0: சுனவேரி துணை சுப்ரீம் ரேடியோ சுப்ரீம் ரேடியோ மேக் சூப்பர்
1: நவீன தாட்சணின்